எல்லாம் இந்தியா ஓயா ஜிந்தடி நு கம் தே லாயா வோ தில் நு கிச்சதி மாயா.